0: ཁས་ནས་བག་ད་ན་དམེ་གང་ཡ་ཡོང་ཅིམ་ནས་བག་ཐ་ན་ཤོ་བ་ན་ཡིན་ན་ཡ་ནས་ཁོ་ཡ་ཁལ་དེ་སའ་ཡོ་མ་རེ་ཨ་ལེ་ལེ་སེམ་ཅིལ་ལ་སེ་གོམ་པང་ཁུ་དེ་རེ་ཡ་ལ་ལ་ལ་ད་ཁོ་ལ་མ་ཅིལ་གང་ན་ཅེ་སེ་གཏོ་ནས་ནི་ཁ་རེ་སན་གྱ་ཅི་སེན་གེ་ལིང་གེ་ཡ་ཁ་ཅེ་རེ་ཏང་གོ་རེ་ཏ་ཁོ་རེ་རི་བལ་ཨོ་ནུབ་ནོམ་ལ་ཅི་བེ yewe gupsu da ta shuwe gupsu na nebu nye sukyo danda zui jia bangu che ne me sa ya nye sukyo guwa na dung su ngak chashi u re
1: lo lo lo mzila ta tinga nan zui jio lamgu thwa ne re rebal meen ka ju su yo rebal ta di tiya ne mzila ka kanzo muti ne ngwa du shinar na shugu yin
0: nasi ta kwa meen zo nubo si chui nyumbe meen je mpwa ya ma suwa da ta guk tab ning se juk tab du shi u re
1: nasi
0: mpwa da da nyambu mangbu shu re
1: nasi
0: nambyu da zo ninga 当当前人啊木不遇见入的出不入穷西塞大出多里个那些中西出不入些切内大些大的牛人前人的长久大忙久做住大西就这咔嚓大都恰张破个美丽那老老都恰张罗但内大拉的人看上你不点把马赛你平时确定年轻穷啊大胆的不是给你随便年不养那就不免的亲密心塞有的亲密心塞是吧老老老亲密心塞
1: 其他人对不起其他人对不起年轻人都是有的老老老年轻人都是有的那其实一路给年不点比那那阿姆西尼达克拉美术那这只本一只机器那绿只机器那都是车站坡那个家的那坡马苏亚的这面的那是的是都是路通的都是配置等个有的但等个可能原因那么子两个人就是塞车捐了当然是给每个团的可能难出书但等个人就塞车门接是就是把一年这个居住天 근데 유명 엄지라가 모두 어디시나로 나시고기
0: 那这一那这那绿茶吧最起码的等不起来那把都等的木不满月不起来他需要被个孙那那呃但松色给那大用过了吧这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这 yapo pingi yore.
1: Les les amjila. Ani pa mokwe neshi di ma pa yari ya yin da. Thank you kwanla sechi banglan tia nalol amjila gata. Neshi di kandres che. Po gu yume tanda neshin ki tona kare che yume sepsi la su na su. An ti ming ngongo go tene amjila gaya. Da kusab dur du na ya di yu na la.
0: Tanda ngongo che ya tanda jik diri sha. Mi maang che da tanda po shi di kem neshi mdungwa.
1: O di sha la.
0: Si nar che.
1: O du la.
0: An ki si da kare ne da tanda che me ne le tanda lo shib ju simbi yina. Inji minji da po shi jik tak che che tumne ya huyo re.
2: Tanda, 계산 매도

ki ji di to le chen min le ya qian lu mei duo shi ti nan ba gong ge yin de qi jing guo nan xia nian po ni ge la leng ge le ya kan san xu gu yin kui wei yin de nian po ni a nian xin tu chen da xin yu ti dan qi ji dong xi xiang si lu chong cui na le ya chen da nan xin xu yu bei kui bei le ro ki wo la leng ge yong le ya lu xie de bu yin kui bo sam zhu ne bu yin shi ti nan xia 老陈明了呀，中外医生是陈南吧？空格人呢？家人明白你来谈，第几点别你莫上？克隆堂妹吕素的，其他人别你莫上是陈南下。陈明了呀，丁军是陈南吧？空格人呢？亏本我住呢，连接苍茫呀，怎么着学人？给了南林街了呀，路线的配置嘛些，松懈的行驶闯街，他在做了呀，吃了南新月别，每部车间亲自坐别，我来连接了呀，配置人，亏本我住呢，去南吧？康三来了，日月这三明别，这是明天，因为呢，学人。